அபிநய ராஜா கோகுல பாலா கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் இங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடல் சூடிய வாக்கள வாடிய சிந்தை குரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர் தம்மாயா நீவா ஆயர் தம்மாயா நீவா ஆயர் தம்மாயா நீவா.